அனுகது பாரதே நந்தசரோவர் பாரதியோ சரோனோ சுரே பாரதோ சரோனோ குரு சந்தா புத்திர குருதிவாணி.